பக்கி போந்தேன் சார் சுவேட்டார் போவாய் கழுத்து நான்கு போந்தேன் கழுத்து நான்கு பந்தன் பந்து போவாய் ஐயே கிருஷ்ணத்தை சபகோ நச்சு நச்சு சலே சோரோய் உடனடாய் சேதன ஹோய் நச்சில் குதல் மந்தாச்சா நான்